ஹஜீதுல் வியாகர்களே சோழம் இன வாழ்தான் அவர்கள் தோசி ஒரு வச்சிருக்காம மாதவெளி சீசு பெற்றுப்படுத்தாரை ஹஜி டைம் சுக்கும் தேர் இருக்காம ஜஸ்ட் 20 மினிட்ஸ் முக்கிற ப்ரோக்ராமுக்கு பார்த்தீதி தின்லோ பியாபா ஜசத்து நாக்லாம் ஹஜி மசீத் கோல் சுக்கும் நீ தபச ப்ரோக்ராம் கே நஷம் மிலம் வச்சு தாதா சி டைம் முக்கிற இருக்காம் தே பகிர் கே பையு சாங் பிளிக்கும் இட்ஸ் மீ லாலி ஜிமில் ஃப்ரம் கிரிக் தரிக்சர் எஸ் எம் எஸ் சுஷம் மில் வாக்கன ஹோபர்ட் சி நீம் விஷியோ நீம் ஓதையோ ஹஜி டேரா மரலா தேங்க்யூ சோ மச் சலாம் தரிக்சர் ஐ எம் சம் சம் மாஷல்லா டேரா ஜியா தமரனா மே டாக்டர் ஐசா தரிக்கான் ஃபார் யூ மத் கன்னா தமன்னா கிசி கோ பானி கி படி பேதர்த நிகாஹே ஹே ஜமானே கி தோ ஹுத் கோ பனா காபில் இஸ் கதர் கி தமன்னா கரே லோக துஜே பானி கி இஸ்லாம் டாக்டர் மஹனூர் டே ரஜியத் மன்னனா thank you message kavali dira dira manana so if you lie ya mad dumela tarik sibo salam sulo udun ko ta nan kho chere atani za gana play ka nan kho biela acha vich nan ho goshe program ki belkal badnan goshe program ki sha har bahut par 10 na 12 baje par dispe program ke so goshe sha